0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ யும் ஏக்கரே வேர் குவாரோ
0: அலிஷானி
1: மார் மேப்பாச்சோ இடி யூனியோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ
2: Igor me pongduo mi acheli mahali bario kipiare we are there. Ludiro me acheli kacheli ki geometric ngaji dul ma pat pat. Umoroni kaki ilo rom kwan malo. Chiriemu chan doyot. Utay yidu win mo bae.

0: ஆர் மே பாச்சோ
1: இட் யூனியோ ஆர் ரேடியோ யும் இக்கிரே வேர் குவாரோ
0: அலிஷானி
1: மார் மே பாச்சோ இட் யூனியோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சு
0: பிமார மேப்பாச்சு
2: இவான்லாம் யுபிடு தேலா இலோக்கா காமுப்பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ